அமரத்து பி வேண்டு நம்மளத்தாறு நாம சமாவை ஜோ பாண்டா ஹோயே உந்தே பாண்டட்டு கேன்ன கோயே குரு சப்தி மன நாம நிவாஸ் நானக சச்ச பாண்டா ஜிஸ் சப்த பே ஆஸ் கோடி குவாரேரி மாலா தீஜா